மாமேலி கருவே விழுந்து குருமாரி தின்னாசி பாய பகத்பூர் பொறுப்பு திறந்தே பாய பகத்பூர் பொறுப்பு திறந்தே குருதேவா பல சுவாமி குழந்தே குருதேவா பல சுவாமி குழந்தை.